அம்மா கீரல்ல வீரக்கி ஞாவ மத்தான் வச்சனி அல மோலு மால அனோலி கண்ணா வலானி அஹோவிரி கண்ண அஹோவிரி கண்ண சொம்மு வனு மீவே சானேன் நீனி சுவெல்லு மஹோஷேனி அவிரிக்கன்னாயா மோலு மால வனு நியால மோலு மலால அரினா நிங்கினம்மோ யோதீஷ்கூறு சுதிரேத்து நீ இந்திரேத்து வனு டு நீ டுச்சே மஹா உதிஷ்கூறு சுதிரேத்து நீ இந்திரேத்து நேற்றங்காச்சா சொம்மோ நீன உதிஷ்கூறு சுதிரேத்து நின் தப்புலச்ச மோலுமு தொக்கோச்சு உலுமலியாவே ஒலே மயோ உலுமா இம்மச்ச மோலுமாயோ ஒன்று ஓப்பச்சேர ஓலுமா நீ இன்று ஒனையலி நூ ஒலே நூலுமியா தொக்கோச்சோ நீ ஒல்லே மசம்புல் ஜூன் ஈரலே மீக்கி நாச்சுவலா எம்பேலாக ஹய ஓத்தேனே ஜூன் ஈரலே மீக்கி நாச்சுவலா எம்பேலாக வானோ நீனோ டிஸ்கூர்ஸு இந்திரேத்து நின் தப்புரச்ச மோலுமோ வேலே எட்டு எஹிமலியாவின் குயும் நிவரில கந்தேக்கோ நின்று ஒனேராரோ நீ வெல்லைக்கு மசம்புலு ஜுவவும் ஈரலே உயிரையின ஆனா ஜுவல எட்டு எம்பேலாவே வானுன்று ஹொக்கொலேலி ஹோமோச்சா ஜுவவும் ஈரலே உயிர நா ஜுவல எட்டு எம்பேலாவே மகுபி வானொன்று நீ வரேன்தேக்கோ வாமோச்சா மிகின் ரோஹிம கச்சா மோலுமோ நியூவா நொரோத்தா துசையாயோ எதிஷ்கூர்ஸு இந்திரேத்து நிஹேவானானா சொம்மு அப்புறம் சோரி ஈரலே ஓசோமே அன்றோ கலச்சன் மோலு மாலா நீன உன் டிஷ்கூர்ஸு இந்திரேத்து அப்புறம் சோரி ஏறாலே உயிர கிசோமே சொம்மு எமோஜாத்தோ அப்பப்பா ஏறாலே ஒரே ஒஷ்கோலா என் கலச்சன் ஹினோ டிஷ்கூர்ஸு இந்திரேத்து அப்பப்பா ஈரலே உயிர கிரோயே ஒஷ்கோலா சம்மோவா பட்டனியாக்க மகுபி நிறமோ உயிருச்சா சானேனே எதிஷ்கூர்ஸு திரேத்து நீ இந்திரேத்து எல்லோ நீ ஏற்றுச்சா எதிஷ்கூர்ஸு திரேத்து நீ இந்திரேத்து வானொன்று நீ ஹொக்கொலேலிஹே வாமோச்சா நீனோ டிஷ்கூர்ஸு திரேத்து இனி ஹொக்கொலேலிஹா மோலுமோ எதிஷ்கூர்ஸு இந்திரேத்து நினா ஹிமேச்சா ஹயத்தோ எதிஷ்கூர்ஸு திரேத்து நினா ஹொக்கொலேலிஹா மோலுமோ அஹிமியே எதிஷ்கூர்ஸு இந்திரேத்து நினா ஹிமேச்சா இந்தக்கோ ஓவான்